பங்கி போந்தல அண்ணசா சுவேட்டாடு போவாய் எடல்த்து நான்கு போந்தே கல்த்து நான்த்து பந்தனு பந்து போவாது ஏயே கிருத்னத்து சப்கோ நத்து நச்சலே சோரோய் உடனடாய் சேதன ஹோய் நச்சன் குத்தல் மந்தாச்சா